0: மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும்.
1: மின்னலையில் தொடர்ந்து கிருபை எஃப்எம் உடன் இணைந்திருங்கள்.

0: நேர்கள் அனைவரும் சந்தோஷமாக இதுவரை நேரமும் சக்தியின் மலரும் சக்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீங்க. இணைந்திருந்த அனைத்து அன்பான உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். விநாயகர் சதுர்த்தியான இன்றைய தினம் விநாயகரின் அருளோடும் இனிமையான இசையோடும் உங்களுடைய இந்த அழகான காலை பொழுது இனிமையான நாளாக கண்டிப்பா மாறணும்னு எல்லாம் வில இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு இனிதே நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போறேன். தொடர்ந்தும் கலையகத்தில் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக வனிதா இணைந்து கொள்ள போறாங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் என்றும் நேசத்திற்குரிய அதித்தி.
1: வணக்கம், வந்தனம், அந்தர்க்கி நமஸ்கார். மலரும் சக்தி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அதித்திக்கு கோடான கோடி நன்றிகள். தொடர்ந்தும் சந்தோஷமா கேளுங்க. இது வணக்கம் தாயகம். நேரம் 6:01.
2: குழந்தையிலே நினைச்சாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா? மனசு தளராதிங்க. குழந்தையின்மைக்கு அதிநவீன சிகிச்சைகளில் வெற்றி வாய்ப்பும் அதிகம். செப்டம்பர் 19-20 திகதிகளில் கொழும்பு ரோயல் பிரசாந்த் மருத்துவமனையில் உலக புகழ் பெற்ற மருத்துவர்கிட்ட இலவச ஆலோசனை பெற 0787-21-55-88.

அதாகப்பட்டது மகாஜனங்களே, இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில காலம் நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, போன திங்கக்கிழமை இதே நேரம் பாத்தீங்கன்னா நாம அத்தனை பேருமே நல்லூர் மண்ல கந்தன் திருக்கூடத்துல இருந்து உங்களை நாங்க சந்திச்சிருந்தோம் இல்லையா. ஆனா இன்னைக்கு பாருங்க, மறுபடியும் நம்முடைய வழக்கமான பயணத்துல உங்களை நாங்க சந்திக்கிறோம். ஜஸ்ட் ஒரே ஒரு வாரம் தான் கடந்திருக்கு, ஆனாலும் அந்த நாட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நேத்து மாதிரி இருக்கு. காலம் எவ்வளவு வேகமா ஓடுதுன்னு பாத்தீங்களா, அதனாலதான் சொன்னேன் காலம் நேரம் யாருக்காகவும் காத்திருப்பது கிடையாது அப்படின்னு. கந்தன் திருக்கூடம் காண வந்த அத்தனை பேருக்குமே கோடான கோடி நன்றி. நாம் சந்தித்த அந்த அழகான நாட்கள், சந்தித்த மனிதர்கள், நமக்கு கிடைச்ச அன்பு, அது எல்லாமே இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நினைவுகளாக மாறியிருக்கு. மிக முக்கியமாக கந்தன் திருக்கூடத்தை மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு இவெண்டாக மாற்றிய அத்தனை அன்பான உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி. கந்தன் திருக்கூடத்தை பார்க்கறதுக்காக வந்த உங்கள் அத்தனை பேருக்குமே எங்களுடைய மனம் நிறைந்த நன்றி. நம்ம வாழ்க்கையும் இப்படிதான், சில தருணங்கள் வர்றப்போ அதோட அருமை நமக்கு புரியறதே கிடையாது. அதை கடந்து வந்த பிறகுதான் அச்சோ மிஸ் பண்ணிட்டோமே மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா. அந்த ஃபீல் என்னைக்குமே இருக்க வேண்டாம். அந்தந்த தருணங்கள்ல கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ரசிச்சுட்டு நம்ம வாழ்க்கையை முன்னோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் 14 தேதியும் அப்படிதான். நம்ம கூடவே இருக்க

0: இன்றைய நாள் எப்படி?
1: வணக்கம். தாயகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைய நாள் பற்றிய விவரங்களை நமக்காக வழங்கவிருக்கிறார் இலங்கை திருக்கணித ஜோதிட நிலைய அதிபர் ஜோதிடமணி பிரம்மஸ்ரீ சி ஜெகதீஸ்வர சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய 2026 செப்டம்பர் 14 திகதி பராபவரிடம் ஆவணி திங்கள் 29 திங்கட்கிழமை திருதியை திதி காலை 7:07 வரை அதன் மேல் சதுர்த்தி நட்சத்திரம் சித்திரை பகல் 1:55 வரை அதன் பின்னர் சுவாதி பரண யோகம் பகல் 1:55 வரை அதன் மேல் சுபயோகம் ராகு காலம் காலை 7:32 முதல் 9:03 வரை சுப நேரம் பகல் 12:05 முதல் 1:36 வரை. இன்று திவசம் செய்ய வேண்டிய திதி ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தி. இன்று விநாயக சதுர்த்தி விரதம். சிந்தூரன் என்னும் அசுரனை அழிப்பதற்காக விநாயக பெருமான் திருவவதாரம் செய்த தினமே இந்நாளாகும். இத்தினத்தில் விநாயக பெருமானை மெய்யன்போடு வழிபடுவதால் வேண்டியன யாவும் கிடைக்கப்பெறும். இனி இன்றைய பலன்கள். முதலாமன் சலனம், இரண்டாமன் இன்பம், மூன்றாமன் ஆனந்தம், நான்காமன் கவலை, ஐந்தாமன் இனிமை, ஆறாமன் அனுகூலம், ஏழாமன் யோசனை, எட்டாமன் இணக்கம், ஒன்பதாமன் அதிர்ஷ்டம். இன்றைய சிந்தனைக்கு சிலர் வீடு நிறைய பீரோ நிறுத்தி புத்தகங்களை அடக்கி வைத்திருப்பார்கள். தான் சகலமும் கற்றவன் என்று காட்டிக்கொண்ட பெருமை. உண்மையில் பயந்த நூல்களை அவர்கள் படித்தார்களா, அவற்றின் மூலம் பயன்பெற்றார்களா என்பது கேள்விக்குரிய ஒன்று. இருக்கின்ற வாழ்க்கை கொஞ்சம். இதில் வரும் கதைப்போக்குள்ள புத்தகங்களையும் கேள்தன உணர்வை தூண்டும் குப்பைகளையும் படிப்பது காலபிரியம். பாலையும் நீரையும் கலந்து வைத்தாலும் அன்னப்பறவை நீரை ஒதுக்கி பாலை மட்டும் அருந்துமாம். அப்படியே புத்தகங்கள் எது தரமானது எது தரமற்றது என்று வகை பிரித்து கற்க முனைய வேண்டும்.
1: நன்றி ஐயா. இன்றைய நாள் பற்றிய விவரங்களை நமக்காக வழங்கியிருந்தவர் இலங்கை திருக்கணித ஜோதிட நிலைய அதிபர் ஜோதிடமணி பிரம்மஸ்ரீ சி ஜெகதீஸ்வர சர்மா அவர்கள்.
3: கட்டணங்களையும் உங்கள் போனை டேப் செய்து பே பண்ணுங்கள். பிஓசி பிளெக்ஸ் இருப்பதால் இப்பொழுது உங்கள் வாலெட் உங்கள் போனில். பாட்டுக்கு குடும்பம் நண்பர்கள் எல்லோருக்கும் பொருத்தமான தேர்வு சன் கிரஷ் மெகா. 1.5 லிட்டர் விலை 350 ரூபாய்.
4: அபார்ஸ் 6.5 கிலோகிராம் புலி ஆட்டோ டாப் லோடர் சலவை இயந்திரத்தை 1500 ரூபாய் முற்பணமாக செலுத்தி இன்றை எடுத்துச் செல்லுங்கள். இலவசமாக டிரை அயன் ஒன்றையும் பெற்றிடுங்கள். 6517 ரூபாய் வீதம் தவணை முறையில் செலுத்துங்கள். நாடளாவிய அபார்ஸ் கிளைகளுக்கு இன்றைய வாருங்கள். ஸ்மார்ட்டான இவி வாகனம் தருறீங்களா? பயணிக்கலாம். இப்போதே உங்கள் டெஸ்ட் டிரைவுக்கு கால் பண்ணுங்க 0746-76-76-276.
3: 103.9 104.1 சக்தி.

0: தேங்காய் தோட்ட உரிமையாளர்களே, தேங்காய் செய்கையிலிருந்து உயர்ந்த பலனையும் உயர் வருமானத்தையும் பெற்றுக் கொண்டதற்கு உங்களது வீட்டு தோட்டத்திலோ அல்லது தேங்காய் செய்கையிலோ உள்ள குறைந்த பலன் தரும் தேங்காய் மரங்களுக்கு சரியான முறையில் உரமும் நீரும் வழங்கி உரிய முறையில் பராமரியுங்கள். தேங்காய் விவசாயிகளே, இலங்கை தெங்கு பொருளாதாரத்தின் வீரர்கள் நீங்கள்.
1: SLS தர சான்றிதழை பெற்ற இலங்கையின் முதல் மற்றும் ஒரே ஊதுபத்தியாக அம்ரிதா திகழ்கிறது. அம்ரிதா, மனதெல்லாம் நிறையட்டும் நறுமணத்தா.
2: உலகத்தின் வளர்ச்சியோடு வயர் தொழில்நுட்பமும் வளர்ந்தது. 5 தசாப்தங்களுக்கும் மேலாக பாதுகாப்பு மற்றும் தரம் குறித்து உங்களின் மாறா நம்பிக்கை கெலனி கேபிள்ஸ். மேலும் நவீன தொழில்நுட்பத்தோடு தீக்காப்பில் தேசிய பாதுகாப்பான கெலனி ஃபாஷில் பர்பிள் வயரை பெருமையுடன் அறிமுகம் செய்கிறது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: ஈரானுக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் இடையே இன்று நடைபெறவிருந்த விசேட கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஹோமோஸ் நீரிணக்கில் கப்பல் போக்குவரத்து தொடர்பாக ஈரானும் ஓமானும் இணைந்து உருவாக்கிய திட்டத்தை வளைகுடா நாட்டு பிரதிநிதிகளிடம் சமர்ப்பிப்பதற்காக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இருப்பினும் இதில் பங்கேற்கும் தரப்பினரின் தேவைகள் காரணமாக இந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டதாக ஓமான் வெளிவிவகார அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஓமானுடன் கலந்தாலோசித்த பின்னர் இந்த கூட்டத்திற்கான புதிய திகதி நிர்ணயிக்கப்படும் என ஈரானிய வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளரை மேற்கோள் காட்டி அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈராக்கிலிருந்து ஏவப்பட்ட ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து சவுதி அரேபியா தமது முக்கிய எண்ணெய் குழாய் வழித்தடம் ஒன்றை மூடியுள்ள பின்புலத்தில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஹோமோஸ் நீரிணையின் ஊடாக ஒரு புதிய கடல்வழி பாதையை அமைப்பது குறித்து இந்த கூட்டத்தின் முக்கிய கருப்பொருளாக கலந்துரையாடப்பட உள்ளது. கடல்வழி பாதையை அமைப்பது தொடர்பான ஒப்பந்தத்தை ஈரானும் ஓமானும் இறுதி செய்துள்ளதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை விவரிக்கும் வரைபடங்கள் மற்றும் கூட்டு அறிக்கைகளை தயார் செய்துள்ளதாகவும் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார்.
5: இலங்கை பிரஜையொருவர் பாதுகாப்பான முறையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை பெற்றுக் கொள்வதற்கு சில நடைமுறைகளை பின்பற்றுவது அவசியமானதாகும். வெளிநாடு செல்லும் அனைத்து தொழிலாளர்களும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்து கடவுச்சீட்டில் செக்யூரிட்டி ஸ்டாம்ப் எனப்படும் பாதுகாப்பு முத்திரையை பெற்றுக் கொள்ள வேண்டியது கட்டாயமானதாகும். நீங்கள் வேலைவாய்ப்பை பெறும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவராண்மை நிறுவனம் பணியகத்தின் செல்லுபடியாகும் உரிமம் பெற்றுள்ளதா என்பதை அதன் இணையதளம் ஊடாகவோ அல்லது 1989 என்ற அவசர இலக்கத்துக்கு அழைப்பதன் மூலமோ உறுதி செய்து கொள்ளுங்கள்.
6: கனவு மெய்ப்பட கனவு மெய்ப்பட வழங்கியது.
7: குறுக்கு வழியில் செல்லாமல் சிறிய லாபங்களுக்கு ஏமாற்றமடைந்து தவறான பாதையில் செல்லாமல் உங்கள் உழைப்பிற்கு பெருமதி சேர்ப்பதற்கு உரிய முறையில் வெளிநாட்டில் நீங்கள் உழைக்கும் பணத்தை சட்ட ரீதியாக அனுப்புங்கள். இது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வழங்கும் ஒரு செய்தி.
8: இன்று எனக்கு மிகவும் மகிழ்ச்சியானது ஒரு நாள். அவசர தேவைக்காக போன வாரம் அடகு வச்ச தங்க நகைகளை இன்று நான் மீண்டும் என் கைகளுக்கே மீட்டெடுத்தேன். அடகு சேவை அதற்குரிய தொகையை குறைந்த வட்டியில் வழங்குவதால் உங்கள் நகையை அடகு வைப்பது போல் மீட்பதும் மிக இலகுவானது. HMB அடகு சேவை, எனது நகை எனது பணம்.
9: இலங்கையின் பிரீமியம் வெனிலா துறையில் முன்னோடியாக கார்டன் அக்ரோ வெஞ்சர்ஸ். நிலையான பயிர் செய்கை, நவீன தொழில்நுட்பம், பசுமையான எதிர்காலத்திற்காய் பயிரிடுவோம். அதிக வருமானம் பெற இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கார்டன் அக்ரோ வெஞ்சர்ஸ், சைபர் 1137772778.
3: விளையாட்டு செய்திகள்.
4: அல்டிமேட் மெய்பெல் சாம்பியன்ஷிப் தொடரின் ஆடவருக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் இலங்கையின் ரோமேஷ் தரங்க வெற்றி பெற்றுள்ளார். ஹங்கேரியின் புடாபெஸ்டில் நடைபெற்ற இந்த போட்டியில் 91.09 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து அவர் புதிய சாதனையை படைத்துள்ளார். முதல் முறையாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த உலக மெய்பெல் நுழல் சாம்பியன்ஷிப்பின் போட்டியின் கனடாவின் ஆண்டர்சன் பீட்டர்சன், ஜெர்மனியின் ஜூலியன் வெப்பர் போன்ற ஒலிம்பிக் பதக்கம் பெற்ற விளையாட்டு வீரர்களும் ரோமேஷின் போட்டியாளர்களாக இடம் பிடித்திருந்தனர். ரோமேஷ் தரங்க ஈட்டி எறிதல் ஆடவர் பிரிவில் உலக தரவரிசையில் முன்னிலையில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மற்றொரு விளையாட்டு செய்தி, 2026 மகளிர் 20-20 ஆசிய கிண்ணத்தை இந்திய மகளிர் அணி கைப்பற்றியது. நேற்று துபாயில் நடைபெற்ற தொடரின் மாபெரும் இறுதிப் போட்டியில் இலங்கை மற்றும் இந்திய மகளிர் அணிகள் பல பரீட்சை நடத்தியிருந்தன. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் தொடுபட தாண்டிய இந்திய மகளிர் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 183 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. ஷஃபாலி வர்மா 68 ஓட்டங்களை பெற்றதுடன் பிரதிமந்தனா 59 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். பந்து வீச்சில் மித்தாலி அயோத்யா, சமரி அத்தபத்தோ, சமதி பிரபோத் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டினை வீழ்த்தியிருந்தனர். 184 வெற்றி இலக்கை நோக்கி தொடப்பட்ட ஆடிய இலங்கை மகளிர் அணி 20 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 111 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. அணி சார்பில் அணித்தலைவி சமரி அத்தபத்தோ 31 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொண்டார். 2026 மகளிர் ஆசிய கிண்ண 20-20 கிரிக்கெட் தொடரின் அனைத்து போட்டிகளையும் நேரடியாக காணும் வாய்ப்பை உங்களுக்கு நாம் இம்முறையும் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கேட்டது விளையாட்டு செய்தி. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். மறுமலர்ச்சி நகரங்கள் 2026 உள்ளூராட்சி வாரம் இன்று ஆரம்பம். நுழம்பு குடும்பிகளின் பெருக்கம் அதிகளவில் காணப்படும் 62 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் விசேட நுழம்பொழிப்பு வேலை திட்டம். 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு வெளிவிவகார அமைச்சர் தாய்லாந்துக்கு இன்று பயணம். நாட்டின் பல பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்யும் சாத்தியம். ஈரானுக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் இடையே இன்று நடைபெறவிருந்த விசேட கூட்டம் ஒத்திவைப்பு. இத்துடன் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. அடுத்த எமது பிரதான செய்திகளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நியூஸ் பஸ்டுடன். வணக்கம்.
10: நியூஸ் பஸ்ட் காலை நேர பிரதான செய்திகள்.

0: வணக்கம் தாயகம் தொடர்கிறது. வணக்கம் தாயகம்
1: தொடக்கம் 5 வயது கிடைப்பட்ட பிள்ளைகளின் நாளைய நாளுக்கான இன்றைய போஷா
2: புதிய உலகை விவசாய தலைமுறைக்கு
3: நிம்மதியான உறக்கம்
4: மற்றும் சீலிங் ஷீட்

0: Азия Плюс. Хар руз як адам бабеш. Азия Плюс.
1: Куб мурод шибах шо интизорас дар тулисте свати барномаи мо. Ман кутто как дар борахом гуфт кадом бахшо ва то шо яке руз сои суръати аз ёд набар оварда бошед. Вагарна номҳо ҳамон номҳо ҳастанд, фақат маводи дохилиён навтар аст ва ҷолиб аст. Хуб, дар бахши лаззат физо мо ҳамеша дар мавриди ғизо суҳбат мекунем. Кадом як фоида ва зарари он, анъанаҳои мардуми дунё вобаста ба ғизопазӣ, баъзе тавсияҳо вобаста ба ғизо ва обу нушока ва хӯриш ва ҳар чиз дигар. Дар кофи брейк, ки дар соати сеюм пешниҳод мешавад, мо ҳамеша дар мавзӯъҳои кору корхона ва кормандону ҳамкорону, хуб, дар ин мавзӯъҳо суҳбат мекунем. Яъне ин сайфа барои онҳоест, ки вақеан куҷое кор мекунад ва якҷоя бо кормандон як лаҳзаи фароғат меёбанд ва гӯш мекунанд. Хуб, дар бахши суҳбати мардона, ки шумо метавонед муаллиф бошед, шумо метавонед мавзӯи ҷолиб пешниҳод кунед. Мавзӯе пешниҳод мешавад, ки бештар ба мардҳо ин ки наздик аст, ё мардҳо назари худро баён мекунанд, ё мардҳо ба он розӣ нестанд, намедонам, ё баръакс, мавзӯе аст, ки занҳо онқадар ин мавзӯро хуш надоранд, баръакс. Хуб, умуман сайфаест, ки савол пешниҳод мешавад, кадом як мавзӯъ дар байн гузошта мешавад ва занҳо ва мардҳо, модарои азиз, хуҳарои азиз, бародарони азиз назарҳои худро баён мекунанд, менависанд, занг мезананд ва ҳамин гуна умедворам, ки як чизе пайдо мешавад, ки шуморо ба фикр кардан водор мекунад. Дар бахши эрудит мо ҳамеша саволҳои ҷолиб дорем ва ин сайфа барои онҳоест, ки дониши хуб доранд ё мехоҳанд дониши хуб дошта бошанд ва ба саволҳо ҷавоб дода шумо имкон доред, ки соҳиби тӯҳфа ҳам шавед. ва аз ҳама муҳим, аз тӯҳфа ҳам муҳимтар, ин ҳамун дониш аст, савод аст, маълумот аст, ки шумо ҳар рӯз мегиред ва ин бисёр муҳим аст. хуб, бадтар моро бахши мавзӯи рӯз интизор аст ва мавзӯе, ки ҳар рӯз матраҳ мешаванд, мавзӯе, ки ҳар рӯз мардум дар барои онҳо суҳбат мекунанд. ҳамин гуна мавзӯе пешниҳод мешавад, ки мардумро ба ташвиш меорад ё баръакс, мардум аз он шод мешаванд. уман ҳар мавзӯе, ки мавриди назари аксарият қарор мегирад, инҷо инъикос мешавад. хуб, хуб, дар бахши туб савол мо ҳамеша саволҳои ҷолиб дорем, саволҳои варзишӣ, саволҳои шавқовар ва умедворам, ки шумо ба он саволҳо ҷавоб дода метавонед. аз намудҳои гуногуни варзиш аст ва ҷолиб аст. дар бахши як рӯз дар таърих ҳамеша санҳои интихоб мешаванд, ки ба имрӯз иртибот доранд. масалан ҳамин рӯз соли 1638 даргузаштааст Джон Гарвард. ҳоли бисёриҳо мехоҳанд дар донишгоҳи Гарвард таҳсил кунанд ва ин насаби ҳамун миссионери инглис аст, ки ба номи ӯ гузошта шудааст ҳамин донишгоҳ, донишгоҳи Гарвард мегӯянд. хуб, ба намун нафар ҳамин рӯз соли 1638 даргузашта. ҳамчунин имрӯз масалан дар Руминия рӯзи муҳандисон аст. дар Руминия рӯзи муҳандисон таҷлил мешавад. ё масалан соли 2003 дар Швеция ба хулосае омаданд дар натиҷаи рай пурсӣ, ки аз гузаштан ба евро даст бикашанд. гуфтанд не, мо ба евро намегузарем ва оли пули Швеция крони Швеция аст, ба фикрам, агар хато накунам.
2: Sports Flash. வணக்கம் நேர்களே, இன்றும் பல்வேறு விளையாட்டு செய்திகளோடு சந்திக்கின்றோம். மகளிருக்கான ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் சாம்பியனாக இந்திய மகளிர் அணி தெரிவானது. நேற்றைய தினம் இடம்பெற்ற இறுதிப் போட்டியில் இலங்கை மற்றும் இந்திய மகளிர் அணிகள் ஒன்றையொன்று சந்தித்தன. இந்த போட்டியில் முதலில் தொழிற்படுத்தாடிய இந்திய மகளிர் அணி 183 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்தது 20 ஓவர்களில். இதில் சஃபலி வர்மா 68 ஓட்டங்களையும் ஸ்மிருதி மந்தனா 59 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார்கள். 184 ஓட்டங்கள் என்ற கடினமான ஒரு வெற்றி இலக்கோடு இலங்கை மகளிர் அணி களமிறங்கியது. சாமரி அத்தப்பத்து மட்டும் மிக சிறப்பாக 36 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். ஏனையவர்கள் குறைவான ஓட்டங்களை பெற இலங்கை மகளிர் அணியினால் 111 ஓட்டங்களை மட்டுமே பெற முடிந்தது. எனவே 72 ஓட்டங்களால் இந்திய மகளிர் அணி வெற்றியை பெற்றுக் கொண்டது. மகளிருக்கான ஆசிய கிண T20 போட்டிகளை பொறுத்தவரையில் 2012, 2016, 2022, இப்போது 2026 இந்தியா சாம்பியனாக இருக்கின்றது. 2018 ஆண்டு பங்களாதேஷும் கடந்த 2024 இலங்கையும் சாம்பியனாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை நேற்றைய பரிசளிப்பு விழாவில் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவரும் பாகிஸ்தான் அமைச்சருமான மொசின் நக்வியிடமிருந்து வெற்றி கிண்ணத்தை பெற இந்திய வீராங்கனைகள் மறுத்தனர். இதற்கு முன்னரும் 2025 இந்திய ஆண்கள் அணியினரும் இதுபோல வெற்றி கிண்ணத்தை பரிமாறினர். இந்தியா பாகிஸ்தான் இடையில் நீடிக்கும் அரசியல் பதற்றம் மீண்டும் கிரிக்கெட் களத்திலும் வெளிப்பட்டுள்ளது. இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்த இலங்கை அணி எந்த தயக்கமுமின்றி பரிசளிப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு இரண்டாம் இடத்துக்கான காசோலையை அவரிடமிருந்து பெற்றுக் கொண்டது. இந்தியாவுக்கு கிரிக்கெட் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்ற ஆப்கானிஸ்தான் அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான முதலாவது T20 போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட்டுகளால் வெற்றியை பெற்றுக் கொண்டது. ஆப்கானிஸ்தான் முதலில் துருப்படுத்தாடி 8 விக்கெட் இழப்புக்கு 156 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதில் அஸ்மதுல்லா உமர்சாய் 64 ஓட்டங்களை கூடுதலாக ஆட்டமிழக்காமல் பெற்றுக் கொடுத்தார். பந்துவீச்சில் அர்ஷ்தீப் சிங் 19 ஓட்டங்களை கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். 157 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு துடுப்பதாடிய இந்திய அணி 3 விக்கெட்டுகளை மட்டுமல்லாது வெற்றி இலக்கை அடைந்தது. இதில் அபிஷேக் சர்மா 82 ஓட்டங்களையும் இஷான் கிஷன் 42 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார்கள். தென்னாப்பிரிக்க அணிக்கு நமீபியா அணிக்கும் இடையிலான 3வது உறுதியான ஒருநாள் சர்வதேச போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 9 விக்கெட்டுகளால் வெற்றியை பெற்றுக் கொண்டது. நமீபியா முதலில் துடுப்பதாடி 156 ஓட்டங்களை மட்டுமே பெற்றுக் கொண்டது. தென்னாப்பிரிக்க அணி 21.3 ஓவர்களில் ஒரே ஒரு விக்கெட்டை மட்டுமல்லாது 157 ஓட்டங்களை பெற்று 9 விக்கெட்டுகளால் வெற்றியை பெற்றுக் கொண்டது. இங்கிலாந்துக்கு கிரிக்கெட் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்ற இலங்கை அணிக்கும் இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கும் இடையிலான 2வது T20 பயிற்சி போட்டியில் இங்கிலாந்து லயன்ஸ் அணி வெற்றியை பெற்றுக் கொண்டது. இந்த போட்டியில் இலங்கை அணி முதலில் துடுப்பதாடி 156 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது 9 விக்கெட் இழப்புக்கு. இதில் அதிகமாக காமில் மிஷாரா 31 ஓட்டங்களையும் சரித் அசலங்க 23 ஓட்டங்களையும் தரிந்து ரட்நாயக்க 22 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார்கள். 157 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு இங்கிலாந்து லயன்ஸ் அணி துடுப்பதாடியது. இருந்தாலும் மழையின் காரணமாக 8 ஓவர்களில் 73 ஓட்டங்கள் அவர்களுக்கு வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. 6.2 ஓவர்களில் 1 விக்கெட்டை இழந்து 76 ஓட்டங்களை பெற்று இந்த போட்டியில் இங்கிலாந்து லயன்ஸ் அணி வெற்றியை பெற்றுக் கொண்டது. இலங்கை அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையிலான T20 தொடர் நாளைய தினம் ஆரம்பிக்கின்றது. உலகின் முன்னணி வீரர்கள் பங்கேற்ற ஆடவருக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் ரமேஷ் தரங்க வெற்றி பெற்று சாம்பியனாக மகுடம் சூடினார். இவர் நேற்றைய தினம் 91.09 மீட்டர் தூரத்துக்கு ஈட்டியை எறிந்து இந்த சாதனை வெற்றியை படைத்திருக்கின்றார். தொடர்ச்சியாக ஈட்டி எறிதலில் பல்வேறு சாதனைகளை படைத்து இலங்கைக்கு பெருமை தேடி தந்திருக்கின்றார் ரமேஷ் தரங்க. இவைதான் காலை வேளையில் நாங்கள் கொண்டு வந்த விளையாட்டு செய்திகள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்வது என்று உங்கள் அன்பின் சி கே மயூரன். வணக்கம் நேர்களே.
0: ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷ் ஃபிளாஷ் Será se cozerá. Outro mundo tá somando. Já.

0: தேசம் திரைப்படத்துக்காக விஜய் ஆண்டனி இசையில் ஜெயதேவ் மற்றும் ராஜலட்சுமி பாடிய பாடல் கேட்டோம். வணக்கம் தாய்க்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. வீட்டுல வேலை ஒழுங்கா நடக்கலன்னு வைங்களேன், எந்த டைமும் டிஷும் டிஷுமா தான் இருக்கும். எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா எல்லா வேலையுமே ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். துணி துவைக்கிற வேலை அவ்வளோ ஈஸியா வணிதான்னு கேக்குறீங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இப்போ நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அபான்ஸ் இருக்கிறாங்க. அபான்ஸோட 6.5 kg ஃபுல்லி ஆட்டோ டாப் லோடர் வாஷிங் மெஷின் வந்தாச்சு. 6,500 ரூபாய் நம்ம முட்பணமாக செலுத்தி இன்னைக்கே நம்ம வீட்டுக்கு கொண்டு போகலாம். இது பற்றிய மேலதிக தகவல்கள் தெரிந்து கொள்றதுக்கு இன்னைக்கே அபான்ஸுக்கு வாங்க. ஓகே, வீட்டு வேலை முடிச்சாச்சு. இப்ப வீட்டை தாண்டி கொஞ்சம் வெளியில போய் பெரிய வேலை பார்க்கலாமா? அந்த பெரிய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சிறிய மற்றும் நடுத்தர இரும்பிலான கட்டடங்கள், மெட்டல் பர்னிச்சர், டேங்க்ஸ், ஸ்டோரேஜ் ரேக்ஸ், இது எல்லாமே கரெக்டான வெல்டிங் ஜாயின்ட்ஸ்ல இருக்கணும் இல்லையா? அதிக அழுத்தத்தையும் பாரத்தையும் தாங்கக்கூடிய வலிமை கொண்டதாகனதான் இப்போ மெல்வா வெல்டிங் எலக்ட்ரோட் உருவாக்கப்பட்டிருக்கிறது. காலத்துக்கு ஏற்ற நவீன தரத்திலான உறுதியான தயாரிப்புகளை வழங்கக்கூடிய மெல்வாவினுடைய மற்றொரு தயாரிப்பு தான் இந்த மெல்வா வெல்டிங் எலக்ட்ரோட். இப்ப வேலை எல்லாமே முடிச்சதுக்கு பிறகு நமக்கு ஒரு நல்ல ரிஃப்ரெஷ்மெண்ட் தேவைப்படும் இல்லையா? அதுக்குதான் நாங்க சொல்றோம், நீங்க ஒரு டீ குடிங்க. அதுவும் மெலிபன் கிரியை யூஸ் பண்ணி டீ குடிச்சிங்கன்னு சொன்னா அப்பா டேஸ்ட் அப்படி இருக்கும். டேஸ்ட தாண்டி இப்போ ஒரு சந்தோஷமான செய்தியும் இப்ப நமக்காகவே மெலிபன் கிரி மூலமாக வழங்கப்படுகிறது.
1: அவசரமா ஒரு சுடு சுடு மெலிபன் டீ வேணும்.
0: எப்படிமே கேப்பீங்க, சொல்லுங்க பாப்பா.
1: நனஞ்ச கோழி மாதிரி வந்திருக்கேன்.
0: இப்போ
1: ரொம்ப நேரமா நான் வந்து நிக்கிறேன், மழை விடும், வெளியில வருவோம், மழை விடும், வானத்துல இருந்து இறங்குவோம் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமா அதுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருந்தேன்.
0: உங்களுக்கு இருக்கிற பவருக்கு நீங்க டைரக்டாவே வண்டிய ஸ்டுடியோக்குள்ளவே விடலாம் தெரியுமா? என்ன
1: சரி, மெலிபன் டீ குடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க.
0: கண்டிப்பா குடிக்கலாம். இப்ப எல்லாருமே கேட்காம தருவாங்க மெலிபன் டீ.

0: சம்பந்தமா உண்டு ஒரு நடவடிக்கையும் இல்ல. இப்ப இப்ப வாரவ கூட அதை ஊக்குவிக்கணும், மற்றது என்னத்துக்காக இவைக்கு கொடுத்தது அதை எடுத்தது அந்த கதைகள் ஒன்றும் இல்லை.
1: எங்களுக்கு ஏசிஎம்பியால் தந்தவங்களும் 7 லட்சம் ரூபா திட்டம் உண்டு, செய்ய சொல்லி பைப்லேருந்து பம்புலேருந்து தந்தவங்க அது செய்து கொண்டு வரையே சரியான மாதிரி ஆலோசனையில் ஒன்றும் இல்லை. கொடி பட்டு கொண்டு வரையே டிபார்ட்மெண்ட்டாலேயோ எந்த ஒரு நிறுவனத்திலேயே வந்து சரியான ஆலோசனை தரையில் இது இப்படி செய்யுங்க படுக்கிறதுக்கு இதுதான் மறந்துட்டு ஒன்றுமே சொல்லலை. அதை அப்படியே நாங்கள் அப்படியே இப்போ கொம்பெனியும் பூட்டியாச்சு.
2: தற்போது இந்த திட்டத்திற்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் மாகாண பிரதி விவசாய பணிப்பாளர் எஸ் சோதிலட்சுமியிடம் நாம் வினவினோம். கொடித்தோடை செய்கை நோய் தாக்கத்துக்குட்பட்டு மாவட்டம் முழுவதும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கான தீர்வு மத்திய திணைக்களத்தின் ஆராய்ச்சி பகுதிகளுக்கு மாதிரி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அது தொடர்பில் தொடர்ந்தும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பதாகவும் அவர் எமக்கு தெரிவித்தார். முடிவுகள் கிடைக்கும் பட்சத்தில் அதற்கான தீர்வை வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். எனவே பல கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட இந்த கட்டிடத்தினை மக்கள் பாவனைக்கு மீண்டும் பெற்றுத் தருமாறும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளே, இது உங்களின் கவனத்திற்கு.
3: The voice of the people. மக்கள் குரல்
4: வழங்கியது இலங்கையின் பிரீமியம் வெனிலா துறையில் முன்னோடியாக கார்டன் அக்ரோ வென்ச்சர்ஸ். நிலையான பயிர் செய்கை, நவீன தொழில்நுட்பம், பசுமையான எதிர்காலத்திற்காய் பயிரிடுவோம். அதிக வருமானம் பெற இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கார்டன் அக்ரோ வென்ச்சர்ஸ், சைபர் 1133 772 778.
5: குழந்தையிலேயே நினைச்சாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா? மனசு தளராதிங்க. குழந்தையின்மைக்கு அதிநவீன சிகிச்சைகளில் வெற்றி வாய்ப்பும் அதிகம். செப்டம்பர் 19-20 தேதிகளில் கொழும்பு ரோயல் பிரசாந்த் மருத்துவமனையில் உலக புகழ் பெற்ற மருத்துவர்கிட்ட இலவச ஆலோசனை பெற 0787-21-55-88.

0: the kickstart. Kickstart.
1: ரப்பன்சல மாதிரி யாரும் வந்து என்ன காப்பாத்துற வரைக்கும் நான் காத்திருக்க மாட்டேன்.
2: எமது குழந்தைகள் எம்மை விட முன்னிலையில் உள்ளனர். எனவே அவளது கதையை அவளே எழுத வழிவிடுங்கள்.

0: சக்தி மின்னல்களில் இணைந்திருப்பது வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியோடு.
1: எஸ், நம்ம கேட்ட பாடல பாடியிருந்தாங்க நிரஞ்சனா ராமன், அபர்ணா ஹரிகுமார், தீபி சுரேஷ் ஆகியோரோடு ராக் ஸ்டார் அனிருத் ஜெயிலர் 2 திரைப்படத்துக்கான ஒரு சூப்பர் டூப்பரான பாடலோடு இன்றைய வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியை நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம்.
0: நல்லூர்ல களி கட்டிய எங்களினுடைய நிகழ்ச்சியை வந்து இப்ப நாங்க என்னன்னு சொல்றது, எங்களுடைய கலையகத்தில் இருந்து இன்றிலிருந்து நாங்கள் முழுமையாக ஆரம்பிக்கிறோம்.
1: நிஜமாவே சொல்றேன், லாஸ்ட் 2 டேஸ் நல்லூரை கொஞ்சம் நான் மிஸ் பண்ணேன் தெரியுமா. அங்க இருக்கும் போது சரியான மாதிரி வெயிலா தான் இருந்தது, அதெல்லாம் நம்ம தாங்கிட்டு தான் ஆகணும். ஆனா வந்ததுக்கு பிறகு அச்சோ நேத்து நேரம் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தோமே, ஓடி ஆடிட்டு இருந்தோமே, எல்லாருக்கூட சேர்ந்து சந்தோஷமா ஒன்னா இருந்து சாப்பிட்டோமே அப்படின்ற ஒரு சந்தோஷம், ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் ஒன்று இருக்கு தெரியுமா.
0: நிச்சயமா அது எப்பவுமே இருக்கத்தான் வேணும், அப்பதான் எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருந்தது அப்படின்றத நாங்க வந்து உணர முடியும்.
1: சரி, இப்படியெல்லாம் இருக்கும் போது சில நேரங்கள் நம்ம வீட்டை விட்டு போகும் போது வீட்டுல இருக்கிற மனுஷங்களை மிஸ் பண்றோமோ இல்லையோ, வீட்டுல வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் இருக்கு இல்லையா, அதை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவோம்.
0: அதனாலயே சில பேர் வந்து வீட்டை விட்டு வெளியில போறதாக இருந்தா செல்ல பிராணிகளுக்குன்னு ஒரு வாகனத்தை புக் பண்ணி அந்த வாகனத்துல வீட்டுல இருக்கிற மத்தவங்களையும் சேர்த்து போட்டுட்டு போறது.
1: நீங்க ஜமாபதி தானே பேசுறீங்க. சரி, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜமா தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு தகவல் நம்ம சொல்லிரலாம்.
0: ஆமா, கட்டாயமா தெரிஞ்சிக்க வேண்டும். என்ன விஷயம் அப்படினு சொன்னா, இலங்கையில நீங்க நாய் வளர்க்கறீங்களாக இருந்தா நீங்க கொஞ்சம் அவதானமா இருக்கணும்.
1: இலங்கை பொறுத்த வரைக்கும் கனா இந்த ரேபிஸ முற்றாக ஒழிக்கணும், விசராய் கடியை முற்றாக ஒழிக்கணும், அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக ரேபிஸ் ஒழிப்பு மற்றும் நாய்கள் பதிவு சட்டம் மூலம் இப்போ அரச வர்த்தமானியில வெளியிடப்பட்டிருக்கு.
0: இந்த புதிய சட்ட மூலத்தின்படி நாய் வளர்க்கறவங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள்ல முதலாவது விஷயமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம் சொன்னா, ஒவ்வொரு வருஷமும் நீங்க தடுப்பூசியை போடுறது மட்டும் இல்லாம அதை பதிவு செய்து கொள்ளவும் வேணும்.
1: இப்போ நீங்க 6 வாரங்களுக்கு மேற்பட்ட நாய்கள் வளர்க்கறதா இருந்தா அந்த நாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தி உரிய உள்ளூராட்சி சபையில, அதாவது பிரதேச சபை, நகர சபை இல்லைன்னா மாநகர சபை இருக்கும் இல்லையா, அங்க நீங்க சரியா காசு கட்டி வருஷம் வருஷம் பதிவு பண்ணி, அது பதிவு பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய நாய்க்கான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுப்பாங்க, ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க, அதை வாங்கி வச்சிருக்கணும்.
0: ஓ, ஒரு நாய் வளர்த்தா கூட கஷ்டம் தான், ஆனா சில பேர் 4 நாய் எல்லாம் வளர்க்கறாங்க.
1: ஆனா கண்டிப்பா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி சர்டிபிகேட் எல்லாம் எடுத்து வைக்கணும், யாரு ஆபீஷியல்ஸ் வந்து கேட்பாங்க.
0: இப்ப இப்படி எல்லாம் நாங்க செய்யாட்டி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க. அவங்க எங்கட வீட்டுக்கு வரப்பா போறாங்க, நாய் குலைக்கும் தான், ஆனா நாய் குலைச்சா நாங்க எல்லாம் ஏதாவது சொல்லி சமாளிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றவங்க இருப்பாங்க இல்லையா.
1: இல்ல, அப்படி எல்லாம் சமாளிக்க முடியாதுக்கானா, அதிகாரிகள் கேட்கிறப்போ தடுப்பூசி இல்லைன்னு சொன்னாக்க இந்த பதிவு சான்றிதழ கண்டிப்பா நீங்க காண்பிக்க தான் வேணுமா. முதல்ல ஒரு 14 நாட்கள் உங்களுக்கு அவகாசம் கொடுப்பாங்களாம், காரணங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தா இன்னொரு 14 நாட்கள் அவகாசம் கிடைக்கலாம். அதுக்கு பிறகும் கூட நீங்க எதுவுமே ஃபாலோ
2: الحلوين الطيبين اللي بيجننوا اللي بينورونا باصواتهم. هلا بس توصلوا وتبعتوا لنا اصواتكم تيجي سنفوره دغري، اذا ما بعتوا لنا اصواتكم ما بتيجي. فبتبعتوا لنا اصواتكم، صبحوا علينا، قولوا لنا اللي بدكم اياه، شاركونا باي شيء، قولوا لنا معلومه اللي بدكم اياه على رقم الواتساب 050 746 1078.
3: سهل رقم الواتساب اصلا، بتكونوا مسيفينه عندكم، ففوتوا صح دغري وسجلوا فويس وبعتوا لنا.
2: يلا لنسمع اصواتكم بعد شوي. اما الكبار خبرونا على 7028 أكتر لعبة كنتوا تلعبوها أنتوا صغار.
3: يا الله شو حلو هالموضوع.
2: لعبة من زماننا نحنا، من أيامنا نحنا، ممكن يكون لعبة بفسحة المدرسة أو بالفرصة يعني بالهيدا، أو ممكن يكون لعبة بالحي.
3: إيه، بعد ما نرجع من المدرسة نتجمع نحنا أولاد الحي ونلعب.
2: وإذا بدي أقعد سمي لكم ألعاب من هون لبكرة لجيلنا، إلنا طبعا الجيل الجديد هلأ الأطفال عم يسمعونا، الأطفال حيحسوا عم نحكي طلاسم يعني، عم نحكي إشياء غريبة عجيبة ما بيعرفوا شو هي.
3: وحتى إذا منسمي لهم أسماء الألعاب جاد رح يضيعوا يعني.
2: بس أنا الجيل الأكبر شوي اللي عم يسمعنا، إذا بقلكم لقيطة، إذا بقلكم غميضة، إذا بقلكم كرشك عالي يا خالي، إذا بقلكم قلي
3: يا الله،
2: إذا بقلكم بول
3: كمان،
2: إذا بقلكم بالون شاسور
3: يا الله.
2: ايه؟
3: ايه
2: صح؟
3: ايه طبعا.
2: اذا بقلكم شو بعد في كثير العاب، اذا بقلكم اكس
3: ايه
2: هيك سايل مربعات مضمطي عليا على الارض.
3: شو حلو كنا البنات نحن نلعب هيدي المغايطه.
2: مغايطة
3: ايه، نحطها 3 يقفوا ونبلش
2: فتحي يا وردة غمضي يا وردة.
3: كنا نجمع حتى هولي من كيس التشيبس ونقعد نلعب فيهم
2: صح، ونقلبهم
3: ايه
2: وكذا
3: بيقلب أكتر بيحصل على عدد.
2: احنا كنا بقى معطرين والله العظيم
3: الجيل الطيبين.
2: بس يعني طيب، بس كتير مستمتعين، كنا
3: مبسوطين.
2: هي الفكرة، ما بعرف إذا هالجيل مستمتع قدنا، ما بدي أجزم كيف بيستمتع أكتر، بس كنا مش معقول
3: مبسوطين، كنا طايرين عن جد، كنا طايرين.
2: أوكي ايه، جيلنا أو الأكبر شوي أو من جيلنا أو أصغر شوي، يعني لحد جيل 80s 90s 70s ممكن عندهم ألعاب أقدم خبرونا لعبة بتتذكروها، أكتر لعبة كنتوا تحبوها وتلعبوها أنتوا صغار من هيدي الألعاب اللي تقريبا قرضت اليوم،
3: يعني اللي بطلت موجودة بالمرة يعني اليوم، قليل قليل جدا أصلا، الجيل الجديد ما مجتمعان عنا يمكن وما بيعرفها.
2: صحيح، فخبرونا لنضوي عليها ونحكي فيها ونستعيد الذكريات مع بعض.
3: أجمل
2: على
3: أجمل ذكريات اليوم
2: على 7-0-8. يلا
4: اجعل صباحاتك أكثر إلهاماً حيث تجتمع التصاميم الذكية والمساحات الأنيقة والأسعار المناسبة يومياً لتجعل منزلك يعكس شخصيتك بكل روعة مع آيكيا.

0: சிவாஜி திரைப்பட பாடலை ரஹ்மான் இசையில் வருகிறது. பாடலை பாடுகின்றார்கள் ஹரிஹரன் மதுஸ்ரீ.
1: இந்த பாடலை தனக்கு ரொம்ப பிடிச்ச பாடலா விரும்பி கேட்டிருக்காங்க கதால இருந்து ரஹ்மான். இன்னைக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்ச குட்டிமா தன்னுடைய மகளான அயசின் மக்லினின் தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாடுறாங்களாம். சந்தோஷமான வாழ்த்துகள் தெரிவிச்சிருக்காங்க.

0: சக்தியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய நாளில் எங்களோடு இணைந்து கொள்கின்ற எங்கள் அனுசரணையாளர்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம்.
1: கண்டிப்பா செலான் பேங்க் பொறுத்த வரைக்கும் கானா இனியில என்று நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு பேங்க் இல்லையா? ஒரு பேங்கோட சக்சஸ் அப்படிங்கறது அவார்ட்ஸ்ல மட்டும் கிடையாது, கஸ்டமர்ஸ்னுடைய நம்பிக்கையிலும் இருக்குது. அப்படி பார்க்கும் போது இது ரெண்டுமே அட் அ டைம்ல செலான் பேங்க்கு கிடைச்சிருக்கு. எஸ் யூரோ மணி அவார்ட்ஸ் ஃபார் எக்ஸலன்ஸ் 2026 பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக இலங்கையின் சிறந்த வாடிக்கையாளர் அனுபவத்துக்கான சிறந்த வங்கியாகவும் எஸ்எம்இஸ்க்கான சிறந்த வங்கியாகவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கு செலான் வங்கி.
0: வாழ்த்துக்கள் சொல்லிக் கொள்ளலாம் நாங்களும் செலான் வங்கிக்கு. இதே நேரத்தில் எங்களோடு இணைந்து கொள்கிறது பிவைடி. பிவைடி வாகனங்கள் இப்பொழுது எப்பொழுதும் எல்லோருக்கும் மனதுக்கு பிடித்த வாகனங்களாக மாறியிருக்கிறது. உங்களுக்கு ஒரு வாகனம் மாத்தணும், வாகனம் எடுக்கணும் அப்படின்ற ஐடியா இருக்கமாக இருந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிவைடிக்கு போங்க. உங்களினுடைய பட்ஜெட்ல உங்களுக்கு பிடித்தமான ஃபீச்சர்ஸ்ல உங்களுக்கு வாகனம் இப்பொழுது பிவைடியில் கிடைக்கிறது என்பதை மறக்காதீங்க.
2: தி பேங்க் சஞ்சிகையின் தரவரிசைப்படி உலகில் தலை சிறந்த 1000 வங்கிகளுள் இலங்கையில் முதலிடம் வகிக்கும் வங்கியாக கமர்ஷியல் வங்கி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் எம் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு நன்றி.
3: ஒரு என்ஜினியராக பணத்தை விட தரமே என் பொறுப்பு. நவீன தொழில்நுட்பத்துடன் கலப்படம் இல்லாத 100% தூய இரும்பினால் நம் நாட்டில் தயாரிக்கப்படும் மெல்வா RB500 தரத்திலான மெல்வா QST ரீபார்ஸை நான் நம்பிக்கையுடன் பரிந்துரைக்கிறேன். மெல்வா, இலங்கையின் முதல் தர வலிமை நம் பெருமை.
1: வீடு கற்ற கனவு இருக்கு கானா, அந்த கனவோடு சேர்த்து நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சா எப்படி இருக்கும்?
0: சூப்பரா இருக்கும். வீடு கட்டுறதாக இருந்தா கட்டாயமா நாங்க கான்கிரீட் போடணும், ஸ்லாப் போடணும். இதுக்கெல்லாம் என்ன சிமெண்ட் பயன்படுத்தலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க.
1: எல்லாருக்குமே தெரியும் இன்சி சங்ஸ்தா சிமெண்ட் அப்படிங்கறது. இப்ப இன்சி சங்ஸ்தா பொறுத்த வரைக்கும் இன்சி சங்ஸ்தா ஸ்லாப் வரம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம்ல, 5 சிமெண்ட் பேக்கெட் இன்சி சங்ஸ்தா சிமெண்ட் பேக்கெட்ஸ் வாங்கி அந்த பில்ல போட்டோ எடுத்து வைங்க, போட்டோ எடுத்து வைங்கன்னு சொன்னதை செஞ்சவங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கு. நீங்க அந்த போட்டோ எடுத்த பில், அத உங்களுடைய பெயர், முகவரி மற்றும் NIC நம்பர்ஸ் இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி 0779676767 0779676767 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. டெய்லி 100 இன்சி சங்ஸ்தா சீமது பேக்கெட்ஸ் நீங்க வின் பண்ணலாம்.
4: வினைத்திறன் மிக்க பொது போக்குவரத்துக்காக 10 பேருந்துகளுடன் தொடங்கப்பட்ட மெட்ரோ வரையமைப்பு செப்டம்பர் முதல் 121 பேருந்துகள் வரை உயர்த்தப்பட்டு அடுத்த ஆண்டில் காலி, கண்டி, யாழ்ப்பாணம் ஆகிய நகரங்களுக்கு விரிவாக்கப்பட உள்ளது. 2026 வரவு செலவு திட்டத்தில் இலங்கை போக்குவரத்து சபையின் தூர சுவைக்கு 600 பேருந்துகள், 307 பேருந்துகளின் என்ஜின்களை மாற்ற 2062 மில்லியன் ரூபாவும், புதிய ரயில் தொகுதிகளுக்கு 3300 மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேம்படுத்தப்பட்ட புது போக்குவரத்து சேவை இனி நமக்கு கனவல்ல,
5: நமது அரசாங்கம் ஈராண்டு ஆட்சி நாட்டுக்கு மாட்சி.
6: உங்கள் கனவுகளை நனவாக்க வேண்டுமா? அவசர நிதி தேவையா? உங்கள் தங்கத்தை விற்க வேண்டிய அவசியம் இல்லை.
7: HNB Finance தங்க கடனுடன் உங்கள் தங்கத்திற்கு அதிக மதிப்பீடு, விரைவான கடன் அனுமதி, போட்டித் திறன் மிக்க வட்டி விகிதங்கள் மற்றும் நம்பகமான சேவை. வியாபாரம், கல்வி, மருத்துவம் அல்லது எந்த அவசர தேவையாக இருந்தாலும் உங்கள் தங்கம் உங்கள் பலம், அதற்கு சரியான மதிப்பு HNB Finance-இல்.
6: இன்றே உங்கள் அருகில் உள்ள HNB Finance-களையே அணுகுங்கள்.
7: HNB Finance தங்க கடன் உங்கள் பொன்னின் மதிப்பை உயர்த்தும் நம்பிக்கையான நிதி துணை.
0: இப்போ நல்ல வெயில் அடிச்சாலும் பிரச்சனை, நல்ல மழை பெய்தாலும் பிரச்சனை, எதுல தெரியுமா? வெயில் அடிச்சா அடிக்கடி நாங்க வந்து வியர்க்கும், ஊத்த பிடிக்கும், அதனால வந்து டிரெஸ் கழுவணும். மழை பெஞ்சா காயாது, இதனாலேயே எங்களுக்கு டிரெஸ் கழுவுறதுல பிரச்சனை. ஆனா வீட்டுல ஒரு வாஷிங் மிஷின், அதுவும் ஃபுல்லி ஆட்டோமிஷின், ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் இருக்குமாக இருந்தா சூப்பரா இருக்கும்ல?
1: சூப்பரா இருக்கும் தான், அது வாங்குறதுக்கு கையில காசு இருக்கணுமே.
0: அது ஒரு 1500 இருந்தா போதாதா?
1: 1500 யாரு வாஷிங் மிஷின் கொடுக்கறாங்க? என்ன விளையாட்டு வாஷிங் மிஷின் நினைச்சிட்டீங்களா?
0: அபான்ஸ்க்கு வாங்க, 1500 உங்களுக்கு சூப்பரான வாஷிங் மிஷின் வாங்க.
1: Yes, Abans பொறுத்த வரைக்கும் Abans 6.5 kg fully auto top loader washing machine நீங்க 1500 ரூபாய் முற்பணமாக செலுத்தி வாங்கிட்டு போறதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்கு.
0: இப்போ நீங்க இந்த வாஷிங் மிஷினை வாங்கிக்கல, ஒரு அயன் பாக்ஸும் இலவசமா கொடுக்கறாங்களா தெரியுமா?
1: இது பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்றதுக்கு இன்னைக்கு Abans-ஓட காட்சி அறைக்கு வாங்க. ஃப்ரைட் ரைஸ் முதல் கேக் வரை உங்க வீட்டு எல்லா சமையலுக்கும் இனி ஆஸ்ட்ரா ருசியோடு விட்டமின் ஏ டி சத்துக்கள் சேர்ந்த போஷாக்கு. சுவை போஷாக்கு இரண்டுக்கும் ஆஸ்ட்ரா.
8: AI-இன் எதிர்காலத்தை மேலும் பலப்படுத்தும் ஸ்ரீலங்கா AI வீக் 2026 டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் SLT மொபைல் இணைந்து முன்னெடுக்கும் ஸ்ரீலங்கா AI வீக் 2026 சிந்தனையாளர்கள், புத்தாக்குநர்கள் மற்றும் துறைசார் தலைவர்களை ஒன்றிணைத்து எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஐடியாக்களையும் தொழில்நுட்பங்களையும் ஆராய உள்ளது. 2026 செப்டம்பர் 25 முதல் 30 வரை நடைபெறும் இந்நிகழ்வின் உரையாடல்